அன்னமோ காரமோ மல உத்துரே சச்சே கே குணகா குணகாவத் தே புத்திர சுமே சச்சே கே குணகா குணகாவத் தேரி புத்திர சுமே தில் சுஜாய ஹோமே பிக் ஹே ஜனமோ கார